0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய போய் சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
3: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாதன். போங்க போங்க
4: போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
4: வாங்கம்மா. போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
5: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
1: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
5: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
5: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
5: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல் அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
5: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
1: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
1: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
1: கட்ட பொம்மன்.
0: தெரியாதா தமிழ்ல சொல்லுங்க. Tamil asalnuna avala, how to say in Tamil exactly? I don't know how to
1: Tamile varalaye
0: vela illadavannu solalam.
1: Vela illen solradhukku ivala bandava? Appa vela kedachiruchna ivala banda kaatuvani?
0: Adu kedaikira velaye porthu
1: niruthu. Pidi pakka, unakku romba mela irukku. Po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paarunninga.
1: Maradi varra.
0: ஓய் அவளை இந்த முஞ்ச பார்க்க முடியாது.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா, ரவிக்கா கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரில்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா, சினிமா உள்ள
0: என்ன? இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாத போட்டிருக்கு, துண்டெல்லாம் போட்டிருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா, நீ சும்மா வேறாண்டிய ஜல்லிக்கட்டுக்கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளையை அடக்கிறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளையை யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஓ,
2: ஆமா.
0: அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க, அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடுத்துட்டு தார்க்கு சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கட்ட குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுக்கடா அத.
5: இது காலமா நடந்து வர்றதானே? நிலத்தை உழுவுறது மாடு, அதை அடக்கறதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனேன்னா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
4: இவங்க பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கு எல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்து ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சயா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
4: அவங்கிட்ட பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: முன்னாடி குத்துச்சு.

0: அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவள திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க இது இருக்கு, ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷால் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பு இல்லையே.
1: பேர் மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்
0: சொல்றேன்.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி இப்படி நடந்துட்டா, தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்சுலாம் கேட்ட வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: டப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி எல்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படி தான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பம்னாடிகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீதான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி?
0: ஏய் டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி, ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்?
0: ஓகே, இது என்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் துடைக்க விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: என்ன விட்டு போயிட்டது?
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா, இப்படித்தான் இருக்கணும், அவ அப்படி எப்படி இருந்திருப்பா? திடீர்னு பாதியில வந்து இப்படிலாம் இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், எப்படி இருப்பா? அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லியிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான்
1: இருந்திருப்பா?
0: என்ன இங்க நிக்கணுமா?
1: மது, இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: தேங்க்யூ, ஐம் சாரி.
0: போடா பாவி.
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா?
0: ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கும்போது தெரியும் இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்றா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு, இல்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ, அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் சார்.
1: டாக்டர்,
0: அங்கேயும் அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே அப்படியே திரும்பாத. அப்படியே போய், அப்படியே போய், அப்படியே போய், அப்படியே போய், அப்படியே போய். ஐயோ, காலையில

0: என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா?
1: வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணு சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு.
0: ஹைட் இல்லையேப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலே. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: வேஸ்திரே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் என்ன கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டி.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ,
1: மம்மி ஆசீர்வாதம்.
2: ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
2: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல முக்கிய இருந்தா என்னடா
2: பண்ணுவ? போட்டோண்டா பாம.
3: அதேதான்
2: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
4: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
2: ஏய், அந்த பொண்ணு பாரு.
4: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி, சூப்பரா இருக்கால. மாப்ள இப்ப என்ன பண்றது?
2: குட்டியே கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்ன பண்றது? டேய் டேய், கரும புடிச்சவனே, மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
3: யோசிச்சுட்டு இருக்க, சுத்தி வா.
4: இருக்கீங்க? இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
4: நான் ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
4: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
4: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனாவது லவ்?
4: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா
4: நான்
1: உண்மையை
4: ஒத்துக்கிட்டே

ராஜ்குமாரி என்னத்த தாய் இது பாத்துக்கிச்ச தன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மொக்கவாயிருக்கா கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல கட்ட.

சிமுட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா அப்படின் தப்புனா அந்த பண்ண ஒத்துக்குன்னு அப்படினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன முடிச்சுட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

एक गांव में एक किसान रहता था।

0: முடிஞ்சா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர்
1: சார்? சைடிஸ்ட் என்ன
0: வேணும்? சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பான்.
1: ஊரா கிராக்கியானே
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலா நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். மறுமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு நாலாயிரம் போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி உச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சானுடைய வலது கால நொறுக்கி விட்டு போனானோ அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலேயே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: வேஸ்ட் லக்கேஜ் போப்பா. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சா எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது டான் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிக்ச.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்ச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்ட் டைம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துட்டு வா.
3: என்னங்க
4: ஏய், நீ உள்ளே இருக்க?
3: ஏய், நீ வெளியே வா இருக்க. சாரி சார், ஆட்டோ ஏன் சார் இப்படி போகுது?
4: ரோ பார்க்கிங்ல வண்டி நின்னுது, அதான் எடுத்துட்டு போறேன்.
3: இன்டர்வியூ
4: போச்சே.

0: என்ன
1: போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்குதான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. கியூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை.
2: பார்த்த இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு
1: என்னடா பண்ற? பெரிய வேலை.
4: என்ன
1: கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயனஞ்சு சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானு எரியுதா உங்களுக்கு? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயனஞ்சுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும்.
4: அது விடுங்க, போட்டு போறேன் ஒரு கிண்டு.
5: டைம்
1: டைம் ஒர்க் அவுட் ஆச்சுரா, போடா போடா. என்ன செய்வ, என்ன செய்வ? தனியால் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்கடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட்ரா, போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏ துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டிய எர்ரா எடு எடு எடு அக்கிரகாரத்தை அவாய்ட் பண்ணு. ஐ அம் கோயிங் டு

0: எஸ் கமன்.
1: வாடா, இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: ப்ளீஸ். தேங்க் யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா.
0: ஜனனி என்ன காரணம்?
1: சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி உங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி உங்களுக்கு? எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: எங்கன ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என்ற இடத்து பரஞ்சில.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
1: பின்ன என்ன சார்? அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. ஆ சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
1: ஜாப் ரிசைனா?
2: இதே சார் முன்னாடி சொல்ல.
0: எங்க இவர் என்ன பேச விட்டா தானே?
1: சாரி சேட்டா.
0: டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு.
2: டேய் மனோ, எந்த வீடுறா?
1: இந்த வீடுன்னு நினைக்கிறேன்.
2: தட்டலாமா?
1: தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டுறத பத்தி யோசிக்கிற தட்டுறா?
2: எக்ஸ்கியூஸ் மீ.
1: ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே,
3: நீங்க யாரா?
2: இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா?
3: ஜனனியோ?
1: அதே
3: அவுட் ஹவுஸ்ல ஆயிருந்து, പക്ഷേ இந்த ராவுல காலி செய்து போயிலோ.
2: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியல. ஜனனி மாதர் அவட தாமசிச்சிருந்து, அவட அச்சன் அம்மையൊക്കെ நார்த் இந்தியில இருந்து പറഞ്ഞു.
2: நார்த் இந்தியா அட்ரஸ்?
3: அது எனக்கு அறியல.
1: நீங்க பேர் என்ன?
3: ஓமனக்குட்டி.
1: ஓமனே, நைஸ் நேம். ஞான் போறானு, மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

Dime quién es tú, ya, dime.

0: காட்டிங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன சிப்பிங் கிப்பிங் அப்பன் மண்ணு சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல அனுப்பாட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்குது பாட்டி. அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு
1: இடிக்கிறேன்னு சொல்றியே, நீ நல்லா
0: இருப்பாடி. டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்
3: சாத்தப்பன் தான்.
0: ஏதோ ஒண்ணு, இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் ஆ.

கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர்

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஃபைல் எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

0: புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசை

0: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: ஒரு பல்ல கிழமை என்ன
1: நடு ரோட்ல உட்காந்துருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தாக்கி வந்திருக்கேன். கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்ன காப்பாத்தணும். உன்னைய நீதான் பெரிய தாளா வச்ச. அது எங்க ஊர்லப்பா? இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க.
0: நீ யாரு?
1: யாரா? பகவதி தெரியுமா?
0: தெரியும்.
1: சின்ன பகவதி
0: தெரியாது.
1: தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ளாம போக மாட்டான்.
0: யார் அந்த நாதாரி?
1: மரியாதையா பேசியா? நான் தான் அந்த
0: சின்ன பகவதி.
1: பயம் இருக்கட்டும்.
0: போலீஸ்கார எப்படி கூடுவ
1: சார்னு? சரிங்க அப்பா. சின்ன பகவதி, ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற
0: பவரா
1: சார்?
0: என்னடா சவுண்ட் பகவதி பேர் சொல்லி பந்தாவை கட்ட.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: குழந்தைய கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு?
2: அந்த போர்டில் என்ன எழுதி படிச்சு பாருங்க.
3: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
2: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
4: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்டா, ஆயிரம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த?
5: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
4: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றிய?
6: இது உண்டியல் தான்.
4: யோ, நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
4: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
4: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
5: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
4: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்,
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
4: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: என்னன்னு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: உங்க முறை பொண்ணு தானே,
2: வண்டியில் இருக்கிற பொருள்லாம் பத்திரம் வைக்கிறீங்கப்பா.
0: டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போவோம், போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை.
0: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா?
0: டேய், பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
4: என்ன
0: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
0: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு.
4: ஓஹோ,
0: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக் அங்க, லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
0: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
0: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
0: அம்மாடி.
4: ஏய், என்ன சத்தம்?
0: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.

0: எங்கிட்ட இல்லப்போ.
1: என்கிட்ட பணம் வாங்க எவ்வளவு நாளாச்சு
0: எனக்கு தெரியாது. நீ சொல்லு.
1: 8 மாசம் ஆச்சு.
0: ஏய் வெங்காயம், நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
2: டேய் டேய் டேய்
1: டேய் எட்டு மாசம் நாள் கொடுக்க
0: மாட்டேன்.
2: என்ன இங்க கூட்டம்?
0: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறத உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரியா.
2: இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை?
1: டேய் எந்த பிரச்சனை இருந்தானே உன் வேலைய
2: பாத்துட்டு போயா. அடிச்சனா ராஸ்கல். யார் நடத்த யார் வந்து பேசுறா தெரியல உங்களுக்கு? நாரையலா கால் ரெண்டு வெட்டி போடுங்க. ஜாக்கிரதை, பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? செப்பல்ஸ் பிஞ்சிரும் போங்கடா.
0: யாரு நீ?
2: யாரா? டேய்
1: யாருன்னு கேக்குறான்ல?
2: சின்ன பகவதிரா.
0: அப்படின்னா
2: பெரிய பகவதியோட சிசியன்.
0: எவன்டா அந்த பெரிய பகவதி?
2: பகவதியே தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு?
1: தலைவெட்டியாம்பட்டி.
0: ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்ககிட்டயே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கான். நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா
2: பண்ணுவோம். அதை கேக்க நீ யாரா?
0: பிஞ்சிடுமா.
2: என்ன
3: மூக்குல ரத்தம்?
2: வெளியூர்

டிங்க டக்க டக்க டக்க டிங்க.

0: இல்லப்பா, எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏ
0: இல்ல, வேமா ஓடுறியா? அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏ
1: இல்ல, கத்திரியேன்னு கேட்டேன்.
0: உன்னா உன் கைய காலான நினைச்சு கேக்குற, விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா?
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற
1: தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு.
1: ஆமா ஆமா, மறந்தே போயிட்டா.
0: வாயாலே சொல்லுக்கிருக்கானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலம் நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன சொல்லு தடுத்து போது? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க என்ன? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்காம போட்டான்.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது
1: கேக்குறானு
0: கோலம் போட்ட?
2: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான், அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா? யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ண வேலையாது. இனி யாரா இருந்தா உங்க சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நீ மரவாசல் பண்ணதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
3: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கடைய பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ?
2: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டா சார், பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையா இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார்.
3: அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல, உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூழு ஊத்துற பொம்பளை மாதிரியா இருக்கு.
2: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
3: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தல போட்டு.
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
3: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரா மாலை மாதிரி தான் யாருக்கும் போக வராது, திட்ட மாட்டாங்க.
2: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
3: என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
3: சார்,
0: நீ கூட வா.
3: ஓகே சார்,
0: நீ வா.
2: எஸ் சார்.
3: விளக்கமாற கீழே போட்டு வா பக்கி, உன்னால என்ன

0: ஆபீசருக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷன்ல போய்
1: பாத்துவான். நான் மட்டும் தனியா போகவா?
0: டெட் பாடி லடிச்சு நீ லடிச்சு, அதனால நீ தான் போய் பாக்கணும். போ.
1: என்ன சார் நீங்க?
0: என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பார்த்தா நெஞ்சில வீர வேணும். நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போடுவோம் தெரியுமா உனக்கு? போ. போ.
1: Excuse me. Can I come in?
0: ஆமா. டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள.

நாம

0: வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதுல தான் குதிக்கணும்.
0: டேய் என்ன, நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாடா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்கார பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையா?
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான்.
1: ஆமா, ஒரு சம்பள பாக்கி. எவ்வளவு சம்பள பாக்கி?
0: டேய் பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்டு இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா?
1: வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன்.
0: டேய் உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படியே
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க, நைஸா இருக்கு. போய் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குதே, எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க, ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா, சாப்பிடுறே.
1: கேரகம் எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன இங்கே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க
1: தெரியுமில்ல?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவானுங்க.
1: என்ன

0: அப்படி என்னையா தப்பு பண்ணா?
1: சொன்ன மாதிரியா கேள்வி கேட்டாங்க?
2: வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா.
1: வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க? எனக்கு கேட்டானுங்க,
0: அவங்கிட்டயே கேட்டு தருவீங்க.
3: ஆனா ஒண்ணு,
1: ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு.
3: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்ல இருக்க
1: என்ன பண்ண?
3: நான் ஒண்ணுமே பண்ணல.
1: ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே வரைக்கும் வருது?
3: இது என்னண்ண?
1: எலுமிச்சம் பழம்.
3: இதுக்கு முன்னாடி
1: எலுமிச்சம் காய்.
3: இது என்னண்ண?
1: வாழைப்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
1: வாழைக்காய்.
3: இது என்னண்ண?
1: மாம்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
1: மாங்காய்.
3: இது என்னண்ண?
1: தேங்காய்.
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
1: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உரைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
3: பேசி
1: ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: சாந்தி எடுக்காதான் மழையா.
1: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
2: இது என்னன்னு தெரியுதா?
1: ஏதாவது புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
2: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
1: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
2: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
1: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
2: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
1: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல. இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
2: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
1: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
2: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
1: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
2: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
1: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டொமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதையுமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியால உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம்
2: போட்டிருக்காரு. சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா. அந்த சேட்டா உங்க அப்பா?
1: ஆமா.
0: பொண்ணு நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, சேட்டி ஏன் லேட்டா வராரு?
1: அவரால இப்ப எல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது இல்ல.
0: ஏன், கால்ல ஆணியா?
1: இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரு ஒரு ஒத்த வார்த்தையில திட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான்.
0: அப்ப நான் கிளம்பிக்கிறேன்.
1: இருங்க, எங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு போங்க.
0: உன்ட சொல்றதுக்கு என்ன, அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான்.
1: ஐயோ, நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன, ஓடி வந்த சேட்டு ஆலய காணோம் உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன, நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: என்னாச்சு?
0: போலீஸ்?

மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள்

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ ஓடுறாங்களே, என் புள்ள கிளத்துல விழுந்துச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்களே, ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா.

0: என்னடா போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம். இது முச்சுதான் மறுவேளை. பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்குன்னா தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல?
0: இல்லாம எப்படின்னா
2: வைப்பு தானே.

0: நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவ எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்கு பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன்.

0: ஓவரா போச்சு, நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாஜி கதவு தரமா?
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல மாதிரி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில
0: தான். செல்லும் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: வண்டி வருது, இதை காட்டிட்டு போட்டு ஸ்டாப் ஸ்டாப் ஓரமான பாட்டு ஓரமான பாட்டு.
1: ஏயா வண்டி நிறுத்துற?
0: யோ டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே பண்ணிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம் பயப்படுறாங்களோ?
1: லிப்ட் கேப்பம் போல் இருக்கியா? அந்த ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம், போலீஸ் தான் நமக்கு தனியா சேஃப்டி.
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராணி தெளிச்சு விட்டு இட்டி மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க?
1: என்ன
0: உடம்பு வலியோ?
1: நீங்க
0: வந்து

0: 来来
1: 来来来来来来
0: 来来来来来来
1: 来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来
0: 来来来来来来
1: 来来来来来
0: அது இந்த விளக்கல இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்த வேலையை முடிச்சிட்டு போவோம். டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான். அதுக்கெல்லாம் மாலை போடுவாங்க? மாரியோ எவ்வளவு மொக்க
0: போடு போடு போடு அதிகாரிகளுக்கு போடுப்பா. கேக்கடே அறிவு கேட்டவன மாலை எடுக்கிற அவரு கழுத்துல போட போற?
2: அவர் தான் கேக்குறாருல்ல ராபி போலீஸ போயிக்க முடியுமா? நாளை கடகணி போகமோனா ஜெயக்கல இருக்க காத்து புடிங்கி விட்டுருவாங்க.
0: ஏண்டா 1.5 ரூபா காத்துக்கு 100 ரூபா மாலையை போட்டா டெட் பாடிக்கு எதுனா போடுவேன்?
1: டெட் பாடி
0: அறிவு கட்டவன
1: அது எங்க இருக்கு?
0: ஆமாங்க சார், இது எழவு வீடு. தள்ளுங்க சார், பொணத்தை இறக்கணும்.
1: பொணமா? பொணம் எங்க போறான்?
0: பாடிய பாத்துக்குங்கப்பா.
1: ஹாட்பாடியில இருந்து வியாச பாடி வரேன்னு சொன்னீங்கல்ல, உள்ள டெட் பாடி இருக்குன்னு சொல்ல முடியாதா?
3: சொன்னா ஏற மாட்டீங்களா? அவரும் பொணத்து கூட நாங்க எல்லாம் தனியா வரணும்.
1: அப்ப என்ன துணைக்கு தான் கூட்டி வந்தியாரா?
3: அம்மா
1: அட நாசமா போறீங்களா? அதுக்காக ஒரு பொணத்தோட பொணமா வாடா படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரனா?
3: அவன் சேஃப்டி அவன் பாக்கதான் செய்வான்.

0: எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி,
1: காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுனே வந்திருக்காங்க.
2: வணக்கம் பாட்டி.
1: வணக்கம் சொல்றதேன் பெல் அடிச்சியா?
2: போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
1: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
2: உங்களுக்கு எந்த பொருளா வேணும் சொல்றீங்களா?
1: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. நீங்க கிளம்புங்க.
2: பாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
1: இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல தெரியும் உங்களுக்கு. வா, வேலை வரத்துக்கு போலாம்.
4: இது என்னது
5: ரேடியா
4: பாடுமா?
5: சுச்சி போட்டா பாடும்.
6: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
3: இது பாட்டா?
5: பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

ஆவி பறக்கும் டீக்கடை அவ வந்ததனால பூ.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன தொடக்கட்டுமான்னு
0: சொன்ன என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேக்கும், கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தமா ஈஸ்வரி, நீ கையெழுத்து போடு. ஆறுமுகம், நீயும் போடியா?
1: நாம எப்போ போட்டுக்கலாம்? நீங்க வாங்க,
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: என்ன கையெழுத்து மலையறது?
1: பாட்டி பேரு
3: இங்கிலீஷ்
4: நன்றும் பிறர் தரவாரா?
1: இப்போ
2: என்ன
4: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
5: நீ படிக்காத மேதையா?
4: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.
3: என்னச்சி?

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலமென சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனு குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனு குடிக்க கூடாதா?
1: கொஞ்சமா குடிச்சுக்கிறேன்.
0: அப்பனா கொஞ்சம் தொட்டு நக்கிறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நம்பர் சொல்றது?
0: என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சு?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல? அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுறேன்? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்னன்னு எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்?
2: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேக்கும் நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும்.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கேன், நான்
2: வந்துறேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசுத்த, நான் கேக்குறப்ப நீ குடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்கும் நீ
0: குடுத்து. ஆமா, இந்த வந்துறேன்.
2: ஒரு நிமிஷம்,
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க அங்க.
0: ஆமா எனக்கு.
2: ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: கொடுங்க, நான் கேட்டு கொடுத்தாருல அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன் வாங்க உன்னே.
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
2: நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன்
0: உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? யாரு காசு? 50 ரூபாய்
2: என்னது? நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: ஏய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதான் சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புரியுது தான் சொன்னாரு.
1: இதேண்டா முதல்லயே சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தார் செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
3: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போகணும், வெளியே இருக்க
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன், கையில டீச்சர்ட்டியோட டண்டனக்குன டனக்குனக்குன டண்டனக்கு. பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர்தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
5: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்திருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
5: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
5: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
6: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
6: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
6: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
6: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு.
6: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: இப்ப 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
6: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
6: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
6: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
6: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
6: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்போதைக்கு கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
6: அதெல்லாம்
1: வாங்கி கொடுக்க முடியாதுங்க.

0: கார்பு டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து உங்களுடன போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னா.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான் டயர் தான உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்ல குட்டி, ஓடி வாடி. ராத்திரிலாம் உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்துருந்தா. ஒருத்த வண்டி தந்து குறுகுல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சானா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீடிய நான் தான் கச்சனானு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல.
0: அப்புறம்
3: நம்ம மட்டும் எப்படி?

0: பாருங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்கா தான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: அப்புறம் பெருமாள் நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு அது சொட்ட இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு படியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சிருக்க.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே?
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா கூட சொத்த நீ பாட்டு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா?
0: யாருக்கிட்ட என்ன பண்ற படி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? என் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா,
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க போறேன் கொய்யா,
0: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க, உங்க சொத்து. நான் படிச்சா என் சொத்து.
2: என்ன பெண்ணாத்தி
0: பேசுறேன்?

பக்கத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்ட பக்கத்திலே கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகர

ஆறு கிளாஸ் புன்னகையில்லாட கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறு கிளாஸ் புன்னகையில்லாட கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே.

0: மாறுதடி.
1: என்ன தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
2: தெரியாது.
1: சார்ஜாவா?
2: தெரியாதுப்பா.
1: அபிதாபியா?
3: கேட்க அந்த குடும்பிகள
1: வாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
4: அவருதான்.
1: இவன் தானா?
4: ஆமண்ணே.
1: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
5: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
1: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
2: இல்ல.
1: சார்ஜா?
2: இல்ல.
1: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
2: துபாயில.
1: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
2: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
1: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு
2: கேக்குற. இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
1: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா.
2: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
1: திருப்பி சொல்லு.
2: திருப்பியா?
1: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
2: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
1: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
2: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
1: அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காங்க. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
2: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
1: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவரு கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
2: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: நான் கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
2: கேக்கிறான் மேக்கிறான். அங்க கக்கூஸ் சொல்ற வேலை தானே பார்த்த? கிட்ட வந்து பேசாதியா, பேட்ஸ்மல் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
1: அப்புறப்பா வீட்டுல இருந்து சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
2: கக்கூஸ் போடணும்.

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த கதை ஆரம்பமா? சரி உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்கதான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேற்று சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: அரு வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யார் வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான். என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருக்கு.
1: வணக்கம்.
0: அட நிறுத்தமா, ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசர்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏசா, உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஹாசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏசா, போராட்டம் ஒரு கதை எழுதுனீங்களா, ஞாபகம் இருக்குதா?
0: ஆமாமா எழுதுனேன், அது பெரிய போராட்டமாச்சு.
1: அதுல கதானா ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்?
0: கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆட விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: என்னது
1: வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறமான்னு தெரியுது. அங்கிருந்தா லுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலேயே உட்காந்து இருக்கா.
3: சக்தி ஏங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்கு அப்படிங்களா
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட அடியுது
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கிறதுக்கு நீ அழையுதியே.
1: கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போத பாப்ல சாப்பிடற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற லட்சுமி. வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய
1: இது
2: பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவ்வளோ
2: எனக்கும்
4: கௌரவம் தான் பெருசு.
2: அப்புறம்
3: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
2: நேற்று எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு
1: போறேன். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிச்சிடும்.

0: ஃபைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணு நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.

0: என்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனே அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு இருக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து, ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டைய போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டைய போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழறேன், போயா.
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: அறிவு சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தலைமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை

0: வாங்கயா வாங்க. கனகாட கோஷ்டியா? என்ன ரெண்டு நாளைக்கு
1: முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குடும்ப அடிக்கடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி
0: வந்துடும். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணு கவலைப்படாதீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறாங்க.
0: அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது தெரியாது. இத்தனை நீங்க ஆடுனீங்க, ஏதோ மாறுவதுக்கு அவங்க ஆட சொன்ன என்ன தப்பு?
2: இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
0: என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
2: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
0: என்னடா பெரிய நியாயம்?
2: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
0: என்ன இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
2: ஐயா
0: என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தனக்கு வேண்டிய ஏற்பாடு
2: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா இல்லாமா? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா வணிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க.

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண? சரிமா சொல்லு. நான்
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிர காலத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றாருங்க திருநா.
1: சரியா தானே செஞ்சிருக்கான்? பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறல, தூமச்சா பேசுறா. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு
4: இருக்கேன்? உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறேன்.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலமிச்சுக்க காலை தனியா வச்சு விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்க?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவர் வீட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
1: எஸ்,
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார்குள்ள ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார்குள்ள ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்கா காரனே இவனை ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிர் இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு? சொல்ற லூசு?
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி
0: பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாள் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்?
1: சும்மா எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாட்டம் அழகிறானோ?